பெற்று கட்டிட்டு ஆளா கட்டாட்டம் என்று பிக்கரு பிக்கர் ஆகாசம்ப்ரானி ஆப்பே உட்டவரோ மஸ்தி அரப்பாட்டன் உட்டவோ கோணாங்கன்.